ராஜன் அம்மையாள் புட்டுவா புட்டுவா புட்டுனா சூட பேடிவோம் பனஸ் ஜத்ரா சாட்டி யாத்ரா பனஸ் ஜத்ரா திரினக்க திரினக்க தர்த்ரி பயன பூஜை கேசி பேடி புட்டவோம் புட்டினக்கே பேடி புட்டா பாலோ பால் குஷியாத்தோர் அனி நாட்டா வெயிலோக்குன் நகுர் ஹக்லிக்கீத்தோர் வெயிலோக்குன் கேயுஸ்தோர் சாட்டி சூனி வெயிலோக்கிரவாத்தான்

சூனி பேனுக்கு தூங்கிட்டான், மொட்டு சாப்பா கீத்தான், ஆனி பேடின மொட்டு கொய்த்தான், நீ சோக்குத்தான், ஏர்மித்தான் பேடினி சியோ ரோஜ்க்குனா பாச்சுவி தூங்கிட்டான், நு மூஸ்தான் அனி பாச்சுவி தூங்கிட்டான், பாச்சுவி தூங்கி ஏடும் ரோஜ்க்கு ஏத்துக்கு பான் பேடின் தேன் சேர்ம மன மோத்தின் தேன் சேர்மன் தங்கித்தேக்கே அனி ஜாரி சீதாங் தலதே ஓட்டித்த அனி பஜ மானமோதிவா சொஞ்சரமந்த சாட்டி சந்தூர் தீபம் கரும் சொன்னேக்கே நெடும் காய்க்கு பெட்ட இருத்த சூனி வெயிலோ அனி பான் பேன் குன் விந்திக்கு சிரமந்த காய்க்கு பெட்ட பூடி இருத்தனி சூடா காய்க்கு பேந்தி நாவா சூனி வெயிலோ நாவா மர்த்தலூர் வாயார் கெட்ட நெஞ்சர் வாயார் அனி ஹீக வாயார்த்த மாத்திரம் தான் சுக்ஷாந்தி ரட்டு மீவா பர்ஜி மயந்தனி ஜீதோ கோர்சே குக்கு குல்வால் அனி நுங்கு பேலி வாட்சி நிவோத் கீசர் மந்த சூட நிவோத் கீத்தனி வர்ணிச்சி பேன்குன் கால் கெர்த்தனி அகட்டல் சாட்டி சந்தூர் தரியாவுனே டட்டி தகவோத மர்த்தல் உருத்து அனி பான் உஸ்க குப்ப கீத்தா உஸ்க குப்ப கீசிக்குனு உஸ்க குப்ப கீத்தனி மாத்திரம் சூனி பேன் கீத்தா டாரி பேலி சந்தி வாடுத்தா அனி டாரி பேலி வாடத்தானி பத்தல் வேச்சர் மந்த பர்புதி காசர் மந்த குக்கு வாடத்தா அனி ஜீதோ கோர்ச வாடத்தா நுங்கு வாடத்தா கோபுர புக்னி வாடத்தா பேலி வாடத்தா பவுடி ருஸ்தானி இந்த சாட்டி ஏவேலக் சாட்டி கம் கபூதோக் ஆட்வேன் பச சூரால் அனி ஆட் கால்க்கு நோபால்க்கு பாலசிங்குமர் அவுடுத்த ஹேத்து கீத சூட சூனி வெயிலோ அனி நான் மர்த்தலூர் மாத்திரம் சுக்லேஞ்சர் வாயர் தான் மாத்திரம் காத் சாப்பூரும் வல்சிலே மிரட் சந்திர் காவலி மண்டிந்த அனி பேனுக்குன் விந்தி கேசி பான் கால் கெர்சர் மந்தகாங்க பாகரத்தானாக சூட சூனி வயல விந்தி கேசி கால் கெர்த்தனி ஜாரி முடுஸ்தனி ஜாரி மெனி ஏர்மான மோத்தின தலதக சீத சூட சூனி வயலு